அணுவுலோ நானு அணுவுன தரதரால போராட்டம் தன ரூபே தால் சிந்தி ஜான்சிலாணி கரவாலம் ஜலியன் வாலா பாகுன ஜரிகின மாற